நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழ

அது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ. மாறுவது மனம் சேருவது